லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம்பும் ரிங்கபோடு.